0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: செப்டம்பர் 19 புனித ஜனுவாரியுஸ். கிபி 3 பெனவென்தோ நகரில் பிறந்த ஜனுவாரியுஸ் ஆண்டவரிடம் கொண்டிருந்த விசுவாசத்தினால் குருவாக விருப்பம் கொண்டு அருட்குருவானார். இறைபக்தியிலும் ஆளுமை திறனிலும் சிறந்து விளங்கிய அருட்தந்தை ஜனுவாரியுஸ் தன் 20 வயதில் பெனவென்தோ நகரின் ஆயராக உயர்த்தப்பட்டு இறைப்பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். கிபி 303 பேரரசன் டயோக்லியஸ் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக அரசாணை பிறப்பிக்க அக்காலத்தில் வாழ்ந்த புனிதர்களான செபஸ்தியார், தார்சியுஸ், காஸ்மாஸ், தமியான், ஃபெலிக்ஸ் மற்றும் ஆக்னஸ் போன்ற புனிதர்கள் மறை சாட்சியாக கொல்லப்பட்டனர். கிறிஸ்தவ மக்களையும் கிறிஸ்தவ ஆலயங்களையும் அழித்தொழிக்கும் முயற்சியில் பேரரசன் டயோக்லியஸ் ஈடுபட ஆயர் ஜனுவாரியுஸ் மக்களை படை வீரர்களிடமிருந்து மறைத்து வைத்து காப்பாற்றினார். கிறிஸ்தவ மக்களை காப்பாற்றியதால் பேரரசனால் கைது செய்யப்பட்ட ஆயர் ஜனுவாரியுஸ் சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆட்பட்டார். பேரரசன் டயோக்லியஸ் தான் வணங்கும் சிலைகளுக்கு பலியும் வணக்கமும் செலுத்துவதற்கு ஆயர் ஜனுவாரியுஸினை நிர்பந்திக்க, இதனை கடுமையாக மறுத்த ஆயர் ஜனுவாரியுஸ் இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டார். பேரரசனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து ஆண்டவர் இயேசுவினை போற்றி புகழ்ந்த ஆயர் ஜனுவாரியுஸ் கிபி 305 தலை வெட்டப்பட்டு மறை சாட்சியாக விண்ணகமடைந்தார். ஆயர் ஜனுவாரியுஸின் தலை வெட்டப்பட்ட போது அவரின் இரத்தத்தினை யூசேபியா என்ற பெண் குப்பியில் பிடிக்க, அவரின் இரத்தமானது இன்றும் நேப்பிள்ஸ் நகர பேராலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டதற்காக தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஆயர் ஜனுவாரியுஸினை திரு அவை புனிதராக உயர்த்தி இரத்த வங்கிகளின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித ஜனுவாரியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இரத்தத்தில் பிரச்சனை இருப்போருக்காகவும் இரத்தம் தேவைப்படுவோருக்காகவும் ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.
4: சகாய அன்னை. சகாய அன்னை என்ற திருப்பெயருக்கு என்றும் உதவி புரியும் தாய் என்று பொருள். அன்னை மரியா துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துணையாகவும், கண்ணீரில் வாடுபவர்களுக்கு ஆறுதலாகவும், ஆபத்து காலங்களில் ஒரு பாதுகாப்பான அரணாகவும் விளங்குகிறார். அன்னை மரியாவின் இந்த திருவுருவ படம் பழமையான கிறிஸ்தவ ஐக்கான் கலைமரபிலிருந்து தோன்றிய மிகவும் புகழ்பெற்ற ஓவியமாகும். இது கலை நுணுக்கங்கள் மட்டுமன்றி ஆழமான ஆன்மீக உண்மைகளையும் உள்ளடக்கியதாக கருதப்படுகிறது. பாரம்பரிய கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி இந்த ஓவியத்தை புனித லூக்கா வரைந்ததாக கூறப்படுகின்றது. அவர் அன்னை மரியாவின் வாழ்வையும் ஆண்டவர் இயேசு அனுபவித்த திருப்பாடுகளையும் ஆழ்ந்து தியானித்து இந்த சித்திரத்தை உருவாக்கினார். இந்த ஓவியம் உருவான பிறகு அன்னை மரியா இதனை நேரில் கண்டு ஆசீர்வதித்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த திருவுருவம் எங்கு இருக்கிறதோ அங்கு அற்புதங்கள் நிகழும் என்று அவர் வாக்குறுதி அளித்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த திருவுருவ படத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பொருளை நமக்கு தெரிவிக்கின்றது. இது வெறும் ஓவியம் மட்டுமல்ல, விவிலிய உண்மைகளை விளக்கும் ஒரு மௌன போதனையாகவும் இருக்கின்றது. படத்தில் உள்ள குழந்தை இயேசுவின் காலிலிருந்து ஒரு செருப்பு கழன்று தொங்குவதை காணலாம். இது இயேசுவின் முழுமையான மனித இயல்பை குறிக்கிறது. அவர் நம்மை போலவே அச்சத்தையும் உணர்ந்தார் என்பதை இது காட்டுகின்றது. வரவிருக்கும் சிலுவை பாடுகளை கண்டு அவர் அஞ்சினார் என்பதை அந்த தொங்கும் செருப்பு அடையாளப்படுத்துகிறது. அதே சமயம் அஞ்சி நடுங்கும் குழந்தை இயேசு தன் தாய் மரியாவின் கையை இரு கரங்களால் இறுக பற்றிக் கொண்டுள்ளார். இந்த செயல் அன்னை மரியா நமக்கெல்லாம் அளிக்கக்கூடிய பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் பறைசாற்றுகிறது. நாம் துன்பப்படும்போது அன்னையின் கரங்களை பற்றிக்கொண்டால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதுதான் இதன் செய்தி. இந்த ஓவியத்தில் அன்னை மரியா தன் மகனை பார்க்காமல் நேராக நம்மையே பார்த்து கொண்டிருப்பார். இது நமது துன்பங்களைக் கண்டு அவர் பரிந்து பேசுவதையும் நம் வேண்டுதல்களை கேட்பதையும் உணர்த்துகின்றது. ஓவியத்தின் இருபுறமும் வானதூதர்கள் இயேசுவின் திருப்பாடுகளின் கருவிகளை ஏந்தி நிற்கின்றனர். புனித மிக்கேல் வானதூதர் மற்றும் புனித கபிரியேல் வானதூதர் ஆகியோர் சிலுவை, முள்முடி மற்றும் ஆணிகளை தாங்கியுள்ளனர். வருங்காலத்தில் தாம் சந்திக்கப் போகும் சிலுவைச் சாவை கண்டு அஞ்சி குழந்தை இயேசு தன் தாயிடம் தஞ்சம் புகுவதே இச்சித்திரத்தின் மையக்கருத்தாகும். இது மீட்பின் திட்டத்தையும் அன்னையின் பங்கையும் விளக்குகின்றது. இந்த திருவுருவ படம் தொடக்கத்தில் கிரீட் தீவில் இருந்ததாக கூறப்படுகின்றது. வரலாற்றின்படி ஒரு வணிகர் இந்த புனித படத்தை அங்கிருந்து திருடி கடல் வழியாக சென்றதாக ஒரு குறிப்பு உள்ளது. அந்த வணிகர் கப்பலில் பயணம் செய்தபோது கடலில் ஒரு பெரும் புயல் உருவானது. கப்பல் மூழ்கும் நிலையிலிருந்தபோது அந்த வணிகர் தான் மறைத்து வைத்திருந்த அன்னையின் திருவுருவ படத்தை வெளியே எடுத்து வேண்டினார். அப்போது ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது. கொந்தளித்த கடல் உடனடியாக அமைதியடைந்தது. இந்த பயணத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அன்னையின் பரிந்துரையால் உயிர் பிழைத்து கரை சேர்ந்தனர். இதன் மூலம் அன்னை மரியா ஆபத்தில் காக்கும் அன்னை என்பது முதன் முதலில் கடல் பயணத்தின் போது நிரூபிக்கப்பட்டது. பின்னர் இந்த படம் ரோமுக்கு கொண்டுவரப்பட்டு அங்குள்ள புனித மத்தேயு ஆலயத்தில் வைக்கப்பட்டது. காலப்போக்கில் போர் மற்றும் படையெடுப்புகளால் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அப்போது இந்த படம் பல ஆண்டுகள் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு இல்லாமல் போனது. 1850 முதல் 1851 காலகட்டத்தில் ஒரு முதிய குருவானவர் மைக்கேல் என்ற சிறுவனிடம் இந்த படத்தின் மகிமையையும் அதன் மறைக்கப்பட்ட வரலாற்றையும் பகிர்ந்து கொண்டார். இது படத்தின் மீட்புக்கு ஒரு முக்கிய தொடக்கமாக அமைந்தது. அந்த சிறுவன் வளர்ந்து குருவான பின்பு உலக இரட்சகர் சபையைச் சேர்ந்தவர்களிடம் இந்த தகவலை தெரிவித்தார். 1855 ஆண்டு ஜனவரி மாதத்தில் அந்த சபையினர் ரோமில் ஒரு நிலத்தை வாங்கினார்கள். ஆச்சரியமாக அவர்கள் வாங்கிய அந்த இடமே முன்பு புனித மத்தேயு ஆலயம் இருந்த இடமாகும். பின்னர் அதே இடத்தில் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி பெயரில் ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட்டது. திருத்தந்தை 9 பயஸ் உலக இரட்சகர் சபையினரிடம் இவரை உலகம் முழுவதற்கும் தெரியப்படுத்துங்கள் என்ற கட்டளையுடன் 1866 ஆண்டு இந்த படத்தை மீண்டும் அந்த ஆலயத்தில் நிலைநிறுத்தினார். அதன் பிறகு இந்த பக்தி உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவியது. இன்று ரோம் நகரில் உள்ள புனித அல்ஃபோன்ஸ் ஆலயம் இந்த பக்தியின் உலகளாவிய மையமாகவும் திருப்பயண தலமாகவும் திகழ்கின்றது. இந்தியாவிலும் இந்த பக்தி மிகவும் ஆழமாக பரவியுள்ளது. குறிப்பாக சென்னை, மும்பை மற்றும் கோவா ஆகிய இடங்களில் உள்ள சகாய அன்னை ஆலயங்களில் வாரந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் நவநாள் வழிபாட்டில் பங்கேற்கின்றனர். இறுதியாக சகாய அன்னையின் திருவுருவம் ஒரு புனித அடையாளம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அன்னை நமக்கு என்றும் நித்திய சகாயமாக துணை நிற்பார் என்பதே இந்த வரலாறு நமக்கு தரும் மாபெரும் நம்பிக்கையாகும்.

0: செய்திகள்.
1: ரோம் மறைமாவட்டம் தனது புதிய மெய்ப்பு பணியாண்டை தொடங்கும் நிலையில் புதிய செயல்பாடுகளை சேர்ப்பதற்கு பதிலாக செவிமடுத்தல், தேர்ந்து தெளிதல் மற்றும் மெய்ப்பு பணி மதிப்பீடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். செப்டம்பர் 18 வெள்ளியன்று புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவிலில் இடம்பெற்ற மறைமாவட்ட பேரவையில் உரையாற்றிய போது இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பணிகளில் எவை பயனளித்தன, எவை எதிர்பார்த்த பலனை தரவில்லை, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை அனைவரும் இணைந்து ஆராய வேண்டும் என்றும், திரு அவையின் செயல்பாடுகளில் வழக்கமாக பங்கேற்காதவர்களின் கருத்துக்களையும் செவிமடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உயிர்த்தெழுந்த இயேசுவை மகதலா மரியா சந்திக்கும் நற்செய்தி பகுதியை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்துவை சந்திக்க மக்களுக்கு உதவுதல், உண்மையான சமூகத்தை உருவாக்குதல், ரோம் நகருக்கு பணியாற்றுதல் ஆகிய 3 முக்கிய முன்னுரிமைகளை எடுத்துரைத்தார். மேலும் இளைஞர்களுக்கு குறிப்பாக நேரம் ஒதுக்கி அவர்களின் கருத்துக்களை அக்கறையுடன் கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, பொதுநிலையினரும் தங்களுக்கு கிடைத்துள்ள கொடைகளையும் பொறுப்புகளையும் திரு அவையின் பணியில் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
2: செப்டம்பர் 25 முதல் 28 நாள் வரை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சிற்கு திருத்தூது பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. தனது திருத்தந்தை பணிக்காலத்தில் அவர் மேற்கொள்ளும் 5வது அனைத்துலக திருத்தூது பயணமான இப்பயணத்தில் பாரிஸ், லூர்து மற்றும் மெட்ஸ் ஆகிய நகரங்களுக்கு செல்ல உள்ளார் என்று அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது. திருத்தூது பயணத்தின் போது பிரான்ஸ் நாட்டின் அரசு தலைவர்கள், இளைஞர்கள், அருள்பணியாளர்கள், திரு அவை சமூகத்தினர் மற்றும் தொண்டு நிறுவனங்களுடன் திருத்தந்தை சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார். பிரான்சின் பண்பாடு, வரலாறு, நம்பிக்கை மற்றும் சமூக சவால்கள் குறித்து திருத்தந்தை கவனம் செலுத்துவார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகத்தின் இயக்குநர் மத்தேயு புருனி அவர்கள் தெரிவித்தார். மனிதநேயம், அறிவியல், தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகள் குறித்தும் கருத்துக்கள் இடம்பெறக்கூடும். பாரிஸில் உள்ள யுனெஸ்கோ தலைமையகத்திற்கு திருத்தந்தை செல்ல உள்ளார் என்றும், அங்கு கல்வி, பண்பாடு, கலை மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவை அமைதியை வளர்ப்பதில் கொண்டுள்ள பங்கு குறித்து உரையாற்றுவார் என்றும் அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது.
1: ஐக்கிய நாடுகள் அவையின் அனைத்துலக அமைதி நாளான செப்டம்பர் 21 நாளை முன்னிட்டு புனித பேதுரு பெருங்கோவிலின் நுழைவு மண்டபத்தில் சவுண்ட்ஸ் ஆஃப் லாஸ், அதாவது இழப்பின் ஒலிகள் என்ற ஒலிக்கலைப்படைப்பு இடம்பெறுகிறது. ஜெர்மனியைச் சேர்ந்த திரைப்பட இயக்குநர் பிலிப் க்ரோனிங் உருவாக்கியுள்ள இந்த கலைப்படைப்பில் 49 மணி நேரத்திற்கும் மேலாக 1096 தனித்தனி ஒலிகள் ஒலிக்கின்றன. ஒவ்வொரு ஒலியும் போரில் உயிரிழந்த ஒரு மனிதரின் வாழ்வை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறை மற்றும் சமூக தொடர்பு துறைக்கான திருப்பிடத்துறை மற்றும் புனித பேதுரு பேராலய நிர்வாகம் ஆகியவை இணைந்து இம்முயற்சிக்கு ஆதரவு அளிக்கின்றன. இது பொறுப்புக்கான ஒரு அழைப்பு என்று கூறிய கர்தினால் ஜோசே தொலந்தினோ தே மெந்தோன்சா அவர்கள், போர் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டோரின் துயரங்களை கேட்டு மனித உயிர்களின் இழப்பை அலட்சியப்படுத்தாமல் இருக்க அழைப்பு விடுத்தார். போரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கைக்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையையும் அவர்களின் கதையையும் நினைவு கூற இக்கலைப்படைப்பு உதவுகிறது என்று திருப்பீட சமூக தொடர்பு துறையின் தலைவர் முனைவர் பவுலோ ரூஃபினி அவர்கள் தெரிவித்தார்.
2: வெறுப்பு பேச்சு மற்றும் வன்முறையை எதிர்கொள்வதில் உரையாடல், சகிப்புத்தன்மை மற்றும் ஒருவரையொருவர் மதிக்கும் பண்பின் அவசியத்தை ஐக்கிய நாடுகள் அவைக்கான திருப்பிடத்தின் புதிய நிரந்தர பார்வையாளர் பேராயர் கிறிஸ்தோப்சே எல் காசிஸ் அவர்கள் வலியுறுத்தினார். செப்டம்பர் 16 நாள் ஐநா பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டரஸ் அவர்களிடம் தமது நியமன கடிதத்தை வழங்கிய பேராயர் எல் காசிஸ் அவர்கள், செப்டம்பர் 17 நாள் நியூயார்க்கில் இடம்பெற்ற வெறுப்பு பேச்சை எதிர்கொள்வது குறித்த உலகளாவிய மாநாட்டில் முதன்முறையாக உரையாற்றினார். ஒவ்வொரு மனிதரும் இறைவனின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டவர்கள் என்றும், அவர்களின் மனித மாண்பு எந்த ஒரு வெறுப்பு சிந்தனையாலும் குறைக்கப்பட முடியாதது என்றும் அவர் தெரிவித்தார். மதம், இனம், தேசியம் அல்லது பிற அடையாளங்களின் அடிப்படையில் தனிநபர்கள் அல்லது சமூகங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுகள் மனித குடும்பத்தை புண்படுத்துவதுடன் சமூக பிளவுகளையும் வன்முறையையும் அதிகரிக்கின்றன என்று கூறினார். திருத்தந்தை அவர்களின் மகத்தான மானுடம் திருமடலை மேற்கோள் காட்டிய அவர், மனிதநேயமான சமூகத்தை உருவாக்குவதற்கு நமது சொற்களில் கவனம் செலுத்துவது அவசியம் என்று குறிப்பிட்டார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

Te-te-cra-ta-te-te-cra-ta-te-te-ca-ta-na-ki-ta-na-da.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: செப்டம்பர் 19 புனித ஜனுவாரியுஸ். கிபி 3 நூற்றாண்டில் பெனவென்தோ நகரில் பிறந்த ஜனுவாரியுஸ் ஆண்டவரிடம் கொண்டிருந்த விசுவாசத்தினால் குருவாக விருப்பம் கொண்டு அருட்குருவானார். இறைபக்தியிலும் ஆளுமைத்திறனிலும் சிறந்து விளங்கிய அருட்தந்தை ஜனுவாரியுஸ் தன் 20 வயதில் பெனவென்தோ நகரின் ஆயராக உயர்த்தப்பட்டு இறைப்பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். கிபி 303 ஆண்டு பேரரசன் டயோக்லியஸ் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக அரசாணை பிறப்பிக்க அக்காலத்தில் வாழ்ந்த புனிதர்களான செபஸ்தியார், தார்சியுஸ், காஸ்மாஸ், தமியான், ஃபெலிக்ஸ் மற்றும் ஆக்னஸ் போன்ற புனிதர்கள் மறை சாட்சியாக கொல்லப்பட்டனர். கிறிஸ்தவ மக்களையும் கிறிஸ்தவ ஆலயங்களையும் அழித்தொழிக்கும் முயற்சியில் பேரரசன் டயோக்லியஸ் ஈடுபட ஆயர் ஜனுவாரியுஸ் மக்களை படைவீரர்களிடமிருந்து மறைத்து வைத்து காப்பாற்றினார். கிறிஸ்தவ மக்களை காப்பாற்றியதால் பேரரசனால் கைது செய்யப்பட்ட ஆயர் ஜனுவாரியுஸ் சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆட்பட்டார். பேரரசன் டயோக்லியஸ் தான் வணங்கும் சிலைகளுக்கு பலியும் வணக்கமும் செலுத்துவதற்கு ஆயர் ஜனுவாரியுஸினை நிர்பந்திக்க, இதனை கடுமையாக மறுத்த ஆயர் ஜனுவாரியுஸ் இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டார். பேரரசனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து ஆண்டவர் இயேசுவினை போற்றி புகழ்ந்த ஆயர் ஜனுவாரியுஸ் கிபி 305 ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக விண்ணகமடைந்தார். ஆயர் ஜனுவாரியுஸின் தலை வெட்டப்பட்ட போது அவரின் இரத்தத்தினை யூசேபியா என்ற பெண் குப்பியில் பிடிக்க, அவரின் இரத்தமானது இன்றும் நேப்பிள்ஸ் நகர பேராலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டதற்காக தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஆயர் ஜனுவாரியுஸினை திரு அவை புனிதராக உயர்த்தி இரத்த வங்கிகளின் பாதுகாவலராக

0: அறிவித்தது. புனித ஜனுவாரியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இரத்தத்தில் பிரச்சனை இருப்போருக்காகவும் இரத்தம் தேவைப்படுவோருக்காகவும் ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.
2: சகாய அன்னை. சகாய அன்னை என்ற திருப்பெயருக்கு என்றும் உதவி புரியும் தாய் என்று பொருள். அன்னை மரியா துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துணையாகவும் கண்ணீரில் வாடுபவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆபத்து காலங்களில் ஒரு பாதுகாப்பான அரணாகவும் விளங்குகிறார். அன்னை மரியாவின் இந்த திருவுருவ படம் பழமையான கிறிஸ்தவ ஐக்கான் கலைமரபிலிருந்து தோன்றிய மிகவும் புகழ்பெற்ற ஓவியமாகும். இது கலை நுணுக்கங்கள் மட்டுமன்றி ஆழமான ஆன்மீக உண்மைகளையும் உள்ளடக்கியதாக கருதப்படுகிறது. பாரம்பரிய கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி இந்த ஓவியத்தை புனித லூக்கா வரைந்ததாக கூறப்படுகின்றது. அவர் அன்னை மரியாவின் வாழ்வையும் ஆண்டவர் இயேசு அனுபவித்த திருப்பாடுகளையும் ஆழ்ந்து தியானித்து இந்த சித்திரத்தை உருவாக்கினார். இந்த ஓவியம் உருவான பிறகு அன்னை மரியா இதனை நேரில் கண்டு ஆசீர்வதித்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த திருவுருவம் எங்கு இருக்கிறதோ அங்கு அற்புதங்கள் நிகழும் என்று அவர் வாக்குறுதி அளித்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த திருவுருவ படத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பொருளை நமக்கு தெரிவிக்கின்றது. இது வெறும் ஓவியம் மட்டுமல்ல, விவிலிய உண்மைகளை விளக்கும் ஒரு மௌன போதனையாகவும் இருக்கின்றது. படத்தில் உள்ள குழந்தை இயேசுவின் காலிலிருந்து ஒரு செருப்பு கழன்று தொங்குவதைக் காணலாம். இது இயேசுவின் முழுமையான மனித இயல்பை குறிக்கிறது. அவர் நம்மைப் போலவே அச்சத்தையும் உணர்ந்தார் என்பதை இது காட்டுகின்றது. வரவிருக்கும் சிலுவை பாடுகளை கண்டு அவர் அஞ்சினார் என்பதை அந்த தொங்கும் செருப்பு அடையாளப்படுத்துகிறது. அதே சமயம் அஞ்சி நடுங்கும் குழந்தை இயேசு தன் தாய் மரியாவின் கையை இரு கரங்களால் இறுகப் பற்றி கொண்டுள்ளார். இந்த செயல் அன்னை மரியா நமக்கெல்லாம் அளிக்கக்கூடிய பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் பறைசாற்றுகிறது. நாம் துன்பப்படும்போது அன்னையின் கரங்களை பற்றி கொண்டால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதுதான் இதன் செய்தி. இந்த ஓவியத்தில் அன்னை மரியா தன் மகனை பார்க்காமல் நேராக நம்மையே பார்த்து கொண்டிருப்பார். இது நமது துன்பங்களைக் கண்டு அவர் பரிந்து பேசுவதையும் நம் வேண்டுதல்களை கேட்பதையும் உணர்த்துகின்றது. ஓவியத்தின் இருபுறமும் வானதூதர்கள் இயேசுவின் திருப்பாடுகளின் கருவிகளை ஏந்தி நிற்கின்றனர். புனித மிக்கேல் வானதூதர் மற்றும் புனித கபிரியேல் வானதூதர் ஆகியோர் சிலுவை, முள்முடி மற்றும் ஆணிகளை தாங்கியுள்ளனர். வருங்காலத்தில் தாம் சந்திக்கப் போகும் சிலுவை சாவை கண்டு அஞ்சி குழந்தை இயேசு தன் தாயிடம் தஞ்சம் புகுவதே இச்சித்திரத்தின் மையக்கருத்தாகும். இது மீட்பின் திட்டத்தையும் அன்னையின் பங்கையும் விளக்குகின்றது. இந்த திருவுருவ படம் தொடக்கத்தில் கிரீட் தீவில் இருந்ததாக கூறப்படுகின்றது. வரலாற்றின்படி ஒரு வணிகர் இந்த புனித படத்தை அங்கிருந்து திருடி கடல் வழியாக சென்றதாக ஒரு குறிப்பு உள்ளது. அந்த வணிகர் கப்பலில் பயணம் செய்தபோது கடலில் ஒரு பெரும் புயல் உருவானது. கப்பல் மூழ்கும் நிலையிலிருந்தபோது அந்த வணிகர் தான் மறைத்து வைத்திருந்த அன்னையின் திருவுருவ படத்தை வெளியே எடுத்து வேண்டினார். அப்போது ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது. கொந்தளித்த கடல் உடனடியாக அமைதியடைந்தது. இந்த பயணத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அன்னையின் பரிந்துரையால் உயிர் பிழைத்து கரை சேர்ந்தனர். இதன் மூலம் அன்னை மரியா ஆபத்தில் காக்கும் அன்னை என்பது முதன் முதலில் கடல் பயணத்தின் போது நிரூபிக்கப்பட்டது. பின்னர் இந்த படம் ரோமுக்கு கொண்டு வரப்பட்டு அங்குள்ள புனித மத்தேயு ஆலயத்தில் வைக்கப்பட்டது. காலப்போக்கில் போர் மற்றும் படையெடுப்புகளால் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அப்போது இந்த படம் பல ஆண்டுகள் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு இல்லாமல் போனது. 1850 முதல் 1851 காலகட்டத்தில் ஒரு முதிய குருவானவர் மைக்கேல் என்ற சிறுவனிடம் இந்த படத்தின் மகிமையையும் அதன் மறைக்கப்பட்ட வரலாற்றையும் பகிர்ந்து கொண்டார். இது படத்தின் மீட்புக்கு ஒரு முக்கிய தொடக்கமாக அமைந்தது. அந்த சிறுவன் வளர்ந்து குருவான பின்பு உலக இரட்சகர் சபையைச் சேர்ந்தவர்களிடம் இந்த தகவலை தெரிவித்தார். 1855 ஆண்டு ஜனவரி மாதத்தில் அந்த சபையினர் ரோமில் ஒரு நிலத்தை வாங்கினார்கள். ஆச்சரியமாக அவர்கள் வாங்கிய அந்த இடமே முன்பு புனித மத்தேயு ஆலயம் இருந்த இடமாகும். பின்னர் அதே இடத்தில் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி பெயரில் ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட்டது. திருத்தந்தை 9 பயஸ் உலக இரட்சகர் சபையினரிடம் இவரை உலகம் முழுவதற்கும் தெரியப்படுத்துங்கள் என்ற கட்டளையுடன் 1866 ஆண்டு இந்த படத்தை மீண்டும் அந்த ஆலயத்தில் நிலைநிறுத்தினார். அதன் பிறகு இந்த பக்தி உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவியது. இன்று ரோம் நகரில் உள்ள புனித அல்ஃபோன்ஸ் ஆலயம் இந்த பக்தியின் உலகளாவிய மையமாகவும் திருப்பயண தலமாகவும் திகழ்கின்றது. இந்தியாவிலும் இந்த பக்தி மிகவும் ஆழமாக பரவியுள்ளது. குறிப்பாக சென்னை, மும்பை மற்றும் கோவா ஆகிய இடங்களில் உள்ள சகாய அன்னை ஆலயங்களில் வாரந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் நவநாள் வழிபாட்டில் பங்கேற்கின்றனர். இறுதியாக சகாய அன்னையின் திருவுருவம் ஒரு புனித அடையாளம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அன்னை நமக்கு என்றும் நித்திய சகாயமாக துணை நிற்பார் என்பதே இந்த வரலாறு நமக்கு தரும் மாபெரும் நம்பிக்கையாகும்.

0: செய்திகள்.
1: ரோம் மறை மாவட்டம் தனது புதிய மீட்பு பணியாண்டை தொடங்கும் நிலையில் புதிய செயல்பாடுகளை சேர்ப்பதற்கு பதிலாக செவிமடுத்தல், தேர்ந்து தெளிதல் மற்றும் மீட்பு பணி மதிப்பீடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். செப்டம்பர் 18 வெள்ளியன்று புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவிலில் இடம்பெற்ற மறைமாவட்ட பேரவையில் உரையாற்றிய போது இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பணிகளில் எவை பயனளித்தன, எவை எதிர்பார்த்த பலனை தரவில்லை, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை அனைவரும் இணைந்து ஆராய வேண்டும் என்றும், திரு அவையின் செயல்பாடுகளில் வழக்கமாக பங்கேற்காதவர்களின் கருத்துக்களையும் செவிமடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உயிர்த்தெழுந்த இயேசுவை மகதலா மரியா சந்திக்கும் நற்செய்தி பகுதியை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்துவை சந்திக்க மக்களுக்கு உதவுதல், உண்மையான சமூகத்தை உருவாக்குதல், ரோம் நகருக்கு பணியாற்றுதல் ஆகிய 3 முக்கிய முன்னுரிமைகளை எடுத்துரைத்தார். மேலும் இளைஞர்களுக்கு குறிப்பாக நேரம் ஒதுக்கி அவர்களின் கருத்துக்களை அக்கறையுடன் கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, பொதுநிலையினரும் தங்களுக்கு கிடைத்துள்ள கொடைகளையும் பொறுப்புகளையும் திரு அவையின் பணியில் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
2: செப்டம்பர் 25 முதல் 28 நாள் வரை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சிற்கு திருத்தூது பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. தனது திருத்தந்தை பணிக்காலத்தில் அவர் மேற்கொள்ளும் 5வது அனைத்துலக திருத்தூது பயணமான இப்பயணத்தில் பாரிஸ், லூர்து மற்றும் மெட்ஸ் ஆகிய நகரங்களுக்கு செல்ல உள்ளார் என்று அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது. திருத்தூது பயணத்தின் போது பிரான்ஸ் நாட்டின் அரசு தலைவர்கள், இளைஞர்கள், அருள்பணியாளர்கள், திரு அவை சமூகத்தினர் மற்றும் தொண்டு நிறுவனங்களுடன் திருத்தந்தை சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார். பிரான்சின் பண்பாடு, வரலாறு, நம்பிக்கை மற்றும் சமூக சவால்கள் குறித்து திருத்தந்தை கவனம் செலுத்துவார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகத்தின் இயக்குநர் மத்தேயோ புருனி அவர்கள் தெரிவித்தார். மனிதநேயம், அறிவியல், தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகள் குறித்தும் கருத்துக்கள் இடம்பெறக்கூடும். பாரிஸில் உள்ள யுனெஸ்கோ தலைமையகத்திற்கு திருத்தந்தை செல்ல உள்ளார் என்றும், அங்கு கல்வி, பண்பாடு, கலை மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவை அமைதியை வளர்ப்பதில் கொண்டுள்ள பங்கு குறித்து உரையாற்றுவார் என்றும் அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது.
1: ஐக்கிய நாடுகள் அவையின் அனைத்துலக அமைதி நாளான செப்டம்பர் 21 நாளை முன்னிட்டு புனித பேதுரு பெருங்கோவிலின் நுழைவு மண்டபத்தில் சவுண்ட்ஸ் ஆஃப் லாஸ், அதாவது இழப்பின் ஒலிகள் என்ற ஒலிக்கலைப்படைப்பு இடம்பெறுகிறது. ஜெர்மனியைச் சேர்ந்த திரைப்பட இயக்குநர் பிலிப் க்ரோனிங் உருவாக்கியுள்ள இந்த கலைப்படைப்பில் 49 மணி நேரத்திற்கும் மேலாக 1096 தனித்தனி ஒலிகள் ஒலிக்கின்றன. ஒவ்வொரு ஒலியும் போரில் உயிரிழந்த ஒரு மனிதரின் வாழ்வை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறை மற்றும் சமூக தொடர்பு துறைக்கான திருப்பிடத்துறை மற்றும் புனித பேதுரு பேராலய நிர்வாகம் ஆகியவை இணைந்து இம்முயற்சிக்கு ஆதரவு அளிக்கின்றன. இது பொறுப்புக்கான ஒரு அழைப்பு என்று கூறிய கர்தினால் ஜோசே தொலந்தினோ தே மெந்தோன்சா அவர்கள், போர் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டோரின் துயரங்களை கேட்டு மனித உயிர்களின் இழப்பை அலட்சியப்படுத்தாமல் இருக்க அழைப்பு விடுத்தார். போரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கைக்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையையும் அவர்களின் கதையையும் நினைவு கூற இக்கலைப்படைப்பு உதவுகிறது என்று திருப்பீட சமூக தொடர்பு துறையின் தலைவர் முனைவர் பவுலோ ரூஃபினி அவர்கள் தெரிவித்தார்.
2: வெறுப்பு பேச்சு மற்றும் வன்முறையை எதிர்கொள்வதில் உரையாடல், சகிப்புத்தன்மை மற்றும் ஒருவரையொருவர் மதிக்கும் பண்பின் அவசியத்தை ஐக்கிய நாடுகள் அவைக்கான திருப்பிடத்தின் புதிய நிரந்தர பார்வையாளர் பேராயர் கிறிஸ்தோப்சே எல் காசிஸ் அவர்கள் வலியுறுத்தினார். செப்டம்பர் 16 நாள் ஐநா பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டரஸ் அவர்களிடம் தமது நியமன கடிதத்தை வழங்கிய பேராயர் எல் காசிஸ் அவர்கள் செப்டம்பர் 17 நாள் நியூயார்க்கில் இடம்பெற்ற வெறுப்பு பேச்சை எதிர்கொள்வது குறித்த உலகளாவிய மாநாட்டில் முதன்முறையாக உரையாற்றினார். ஒவ்வொரு மனிதரும் இறைவனின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டவர்கள் என்றும், அவர்களின் மனித மாண்பு எந்த ஒரு வெறுப்பு சிந்தனையாலும் குறைக்கப்பட முடியாதது என்றும் அவர் தெரிவித்தார். மதம், இனம், தேசியம் அல்லது பிற அடையாளங்களின் அடிப்படையில் தனிநபர்கள் அல்லது சமூகங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுகள் மனித குடும்பத்தை புண்படுத்துவதுடன் சமூக பிளவுகளையும் வன்முறையையும் அதிகரிக்கின்றன என்று கூறினார். திருத்தந்தை அவர்களின் மகத்தான மானுடம் திருமடலை மேற்கோள் காட்டிய அவர், மனிதநேயமான சமூகத்தை உருவாக்குவதற்கு நமது சொற்களில் கவனம் செலுத்துவது அவசியம் என்று குறிப்பிட்டார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: வழி இறைமொழி
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். அன்புடைமை என்ற 8 அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். இன்று 72 குரலை பார்க்கவிருக்கின்றோம். இது ஒரு பாடலுக்கான ஒரு தொகையராவாக உருவாக்கப்பட்ட ஒரு குரல். அதை நான் பாடுகின்ற பொழுதே நீங்களும் இணைந்து பாடலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, பாடிக்கொள்கிறீர்கள். எனவே அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள் என்ன? அன்பிலார், அன்பு இல்லாதவர்கள் என்கிறவர்கள் எல்லாவற்றையுமே தனக்கு, தமக்கு, எனக்கு, எமக்கு என்று இருக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் அன்புடையவர்கள் தான் உடைமைகளாக கொண்டிருக்கிற எல்லாவற்றையுமே அவர்கள் கொடுப்பார்கள், தன் உயிரையும் கொடுப்பார்கள். ஆக தனக்கான என்று, தனக்கென்று வைத்துக் கொள்வதில்லை. அவர்கள் எல்லாவற்றையுமே பிறருக்காக கொடுக்கின்ற வள்ளல்களாக இருப்பார்கள். அதைத்தான் இந்த குரல் வெளிப்படுத்துகிறது. 2 அணிகள் இருக்கின்றன. அன்பில்லாதவர்கள் என்கிற ஒரு அணி இருக்கிறது, அன்பு உடையவர்கள் என்கிற ஒரு அணி இருக்கிறது. இந்த 2 அணிகளிலே நாம் எந்த அணியை சார்ந்தவர்கள்? அன்புடையார் அணியில் நாம் இணைய வேண்டும். தமிழ் இலக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம், கடையேழு வள்ளல்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த வள்ளல்கள் இருக்கிறார்கள். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகன், இப்படி பலர். அவர்களுள் ஒருவர் குமணன். குமணன் என்கிறவர் தன் தம்பியினுடைய அந்த கொடுங்கோல் தன்மையினால் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அரசன். அந்த அரசனை தேடி அவருடைய நண்பர் புலவர் பெருந்தலை சாத்தனார் என்கிற ஒருவர் வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது இவரிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. தன் தம்பி அறிவித்திருக்கிறான், என் அண்ணனின் தலையை கொண்டு வருகிறவர்களுக்கு நான் பொற்காசுகள் வழங்குவேன் என்று. உடனே இந்த குமணன் தன் கையில் இருக்கிற வாளை அந்த புலவரிடம் கொடுத்து, என் தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு என் தம்பியிடம் கொடுங்கள், உங்களுக்கு பரிசு தருவார் என்று. இது இலக்கியத்திலே காண்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது, தன் தலையையும் கொடுத்தல். அதை போன்று செம்பி என்று பெயர் பெற்ற சிபி சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகிற அந்த சோழ வேந்தன் புறாவுக்காக தன் தொடையில் இருக்கிற சதையையே கொடுத்தார், தன் உடலையுமே கொடுப்பதற்கு முன் வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி தங்களையே வழங்குகின்ற வள்ளல்கள் இருக்கிறார்கள். நற்செய்தியிலே பார்க்கிறோம், இறைமகன் இயேசு தன்னையே வழங்குகிறார். நாம் பாவிகளாக இருக்கிற நேரத்திலும் கூட அவர் தன் உயிரையே கொடுக்கிறார் என்று பவுல் வியந்து அங்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று இறைமகன் இயேசு யோவான் நற்செய்தியிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். இங்கு அன்புடையவர்களுடைய அணியில் நாம் இணைய வேண்டும். இதை குறள் நெறி கூறுகிறது. வாழ்ந்து காட்டிய இறைமகன் இயேசு அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த கல்வாரி தியாகப்பலி நமக்கு உணர்த்துகின்ற மாபெரும் உண்மை இது. அந்த வகையில் நம்முடைய அன்பு தன்மையை இன்று நாம் வளர்த்து கொள்வோம். அன்புடையவர் அணியில் நாம் இணைந்து கொள்வோம். இந்த அன்புடைமை என்பது நம் குடும்பத்தை ஆட்சி செய்யட்டும். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அன்பினுடைய வெளிப்பாடுகள் பலவும் தோன்றட்டும், இரக்கம் உருவாகட்டும் என்கின்ற இந்த செய்தியை இன்று நாம் உள்ளத்தில் பதித்து வாழ்வதற்கு முயல்வோம். மீண்டும் ஒருமுறை அந்த குரலை, அனைவருக்கும் தெரிந்த திருக்குறளை நாம் இணைந்து சொல்வதற்கு முயல்வோம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. நன்று. இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பொது காலத்தினுடைய 25 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நுழைகின்றோம். கடவுளுடைய பார்வை என்பது வேறு, மனிதனுடைய பார்வை என்பது வேறு. 1 பெரிதா, 99 பெரிதா என்று கேட்டோம் என்று சொன்னால் நாம் அனைவரும் சொல்வோம், 99 பெரிது என்று சொல்வோம். ஆனால் கடவுள் 1 பெரிது என்று சொல்லுகின்றார். எப்படி? 100 ஆடுகள் வைத்திருக்கின்ற ஒருவன் காணாமல் போன அந்த 1 ஆட்டை தேடி போகின்றாரே, 1 அந்த இடத்துல கடவுளுடைய பார்வையில் அந்த காணாமல் போன 1 ஆடு பெரிய ஆடாக இருக்கிறது. 2 செப்புக்காசுகள் பெரிதா, இல்லை வெள்ளி தங்க நாணயங்களை கணக்கில்லாமல் காணிக்கை பெட்டியில் போட்டு அந்த தொகை பெரிதா என்று கேட்டோம் என்று சொன்னால், நாம் அனைவரும் வெள்ளியும் தங்க நாணயங்களையும் கணக்கில்லாமல் போட்டு அந்த தொகை பெரிது என்று சொல்வோம். ஆனால் இயேசுவின் பார்வையில் தனக்கென்று வைத்திருந்த அந்த இரண்டு செப்பு காசுகளையும் அந்த காணிக்கை பெட்டியில் போட்ட அந்த பெண் கொடுத்த அந்த தொகை எல்லாரையும் விட பெரியது இயேசுவினுடைய பார்வையில். ஆம் அன்புக்குரியவர்களே, இப்படி கடவுளுடைய பார்வைக்கும் மனிதனுடைய பார்வைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இருக்கிறது. சாமுவேல் இறைவாக்கினர் இருனுடைய குரலை கேட்டவராய் ஈசாய் என்ற அந்த குடும்பத்திற்கு செல்கின்றார் ஒரு புதிய அரசனை அருட்பொழிவு செய்வதற்காக. ஒருவர் பின் ஒருவராக ஈசாயினுடைய பிள்ளைகள் வருகிறார்கள். வாட்டசாட்டமாக இருக்கிறார்கள், உயரமாக இருக்கிறார்கள். அரசனுக்குரிய அந்த கம்பீரமும் தோரணையும் இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய குரல் சாமுவேல் இறைவாக்கினுடைய உள்ளத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இவர் இல்லை, இவர் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, 1 சாமுவேல் 16:7, மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவராகிய நானோ அகத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த குரல் கடவுளுடைய குரலாக, அந்த கடவுளுடைய பார்வையாக அந்த இடத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. கடைசியில் ஒரு சிறுவன் வருகின்றான். அந்த சிறுவனை கடவுள் தேர்ந்தெடுத்து ஒரு அரசராக, தாவீது அரசராக அந்த அருள்பொழிவு செய்ய இறைவாக்கின சாமுவேலுக்கு ஆண்டவருடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றார். இதைத்தான் முதல் வாசகத்தில் மிக தெள்ள தெளிவாக எசியா இறைவாக்கின மிக அழகாக இரத்தின சுருக்கமாக சொல்லுகின்றார். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல. மண்ணிலிருந்து விண்ணுலகு உயர்ந்திருப்பது போல என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களை விட, அதாவது மனித எண்ணங்களை விட உயர்ந்திருக்கிறது என்று மிக இரத்தின சுருக்கமாக இறைவாக்கின எசையா நமக்கு முதல் வாசகத்தின் வழியாக சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதை நாம் புரிந்து கொள்வோம். இப்படி இறைவனுடைய திட்டங்களும் எண்ணங்களும் நம்மை வளப்படுத்துவதற்காகவும் நாம் அனைவரும் மகிழ்ந்திருப்பதற்காகவுமே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பல நேரங்களிலே இது மனிதனுடைய பார்வையில் இது புரிந்து கொள்ள முடியாதாக இருந்தாலும், ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருந்தாலும், இறைவனுடைய பார்வை உயர்ந்தது என்ற அந்த விசுவாச நம்பிக்கையில் நாம் சரணடைய கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இந்த நற்செய்திக்கு நாம் வரும்பொழுது, இன்றைய நற்செய்திக்கு வரும்பொழுது, திராட்சை தோட்ட பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துகின்ற அந்த ஓமையில் நாம் கற்றுக்கொள்கின்ற முதல் பாடம், கடவுளுடைய இரக்கமும் மீட்பும் அனைவருக்கும் உரியது. இது யாரும் கடவுளை கேள்வி கேட்க முடியாது. ஏன் அவருக்கு மீட்பு, ஏன் அவருக்கு இரக்கம் என்று கேள்வி கேட்க முடியாது என்றால், இது கடவுளுடைய மாபெரும் தாராள உள்ளத்தை காட்டுகிறது. காலையில வேலைக்கு அமர்த்த வேண்டிய பணியாளர்களிடம், உங்களுக்கு நான் 1 தெனாரியம் ஒரு நாளைக்கு உரிய ஊதியத்தை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி வேலைக்கு அமர்த்தி விடுகின்றார். விடியற் காலையில மீண்டும் 9 மணிக்கு வருகின்றார், 12 மணிக்கு வருகின்றார், 3 மணிக்கு வருகின்றார், 5 மணிக்கு, அதாவது வேலை முடிய போகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கின்ற அந்த நேரம் வருகின்றார். வெளியில் இருக்கிற மக்கள், வேலை இல்லாமல் இருக்கிற மக்களை பார்த்து, என் தோட்டத்திற்கு செல்லுங்கள், நான் உங்களுக்கு நான் ஊதியம் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். பாருங்க, இந்த இடத்துல கடவுள் எல்லா நேரத்திலும் எல்லாரையும் அந்த இரக்கத்திற்குள்ளாக அழைத்துக் கொள்கிறார், தனது அந்த மீட்புக்குள்ளாக இழுத்துக் கொள்கிறார். யார் தயாராக இருக்கிறார்களோ, யார் தேடி வருகிறார்களோ, யார் எனக்கு வேண்டும் என்று நிற்கிறார்களோ, காத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு அது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. எந்த நிபந்தனையும் இல்லை. அந்த இடத்துல வேலைக்கு ஒரு ஆளை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு முன் அனுபவம் இருக்கிறதா, இத்தனை எவ்வளவு வேகமாக வேலை செய்வி, உனது படிப்பு என்ன, தகுதி என்ன, திறமை என்ன என்று எதையுமே கேட்கவில்லை. எனது தோட்டத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய இரக்கமும் மீட்பும் அனைவருக்கும் உரியது. எந்த நிபந்தனையும் இல்லாமல் கடவுள் அனைவரையும் மீட்க வேண்டும், அனைவரையும் மீட்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய அந்த இரக்கத்தின் பார்வை, அவரது அன்பு இதயத்தினுடைய ஆசையாக இருக்கிறது. இப்படி ஒரு கேள்வி எழலாம், விடியற்காலையில் வந்தவர்களுக்கு அநீதியா? இது இன்னும் ஆழமாக இதை புரிந்து பார்க்கும் பொழுது, விடியற்காலையில் வேலைக்கு அவர் ஆட்களை எடுக்கும் பொழுதும் அவர்களிடம் மட்டும்தான் பேசுகின்றார். உங்களுக்கு 1 நாளுக்கு 1 தெனாரியம், அது 1 நாளுக்குரிய கூலி கொடுக்கிறேன், மற்ற யாருக்கும் ஒரு தொகையை பற்றி பேசவே இல்லை. இரண்டு தெனாரியம் பேசி ஒரு தெனாரியத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த தோட்ட உரிமையாளர் அது அநீதி. அப்படி அவர் செய்யவில்லை, அவர்களிடம் பேசியதே அவர்களுக்கு கொடுத்து விட்டார். பாருங்க, இதுல வந்து இன்னொரு ஆழமான ஒரு விஷயம் ஒளிந்திருக்கிறது. அப்போ கடவுளுடைய அந்த இரக்கத்தையும் மீட்பையும் கேள்வி கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஏன் அடுத்தவருக்கு, ஏன் இப்படி என்று கேள்விக்கு உரிமை இல்லை என்றால் கடவுள் அநீதியின் கடவுள் அல்ல, அவர் நீதியின் கடவுளாக இருக்கின்றார். இது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதாவது கடவுளுடைய மீட்பும் இரக்கமும் நல்லவர்களுக்கு மீட்பில் வளர்வதற்கான ஒரு அழைப்பு. அது பிலிப்பியர் எழுதிய திரும்பத்தில் பவுலடிகளார் சொல்வது போல, 2:12 அச்ச நடுக்கத்தோடு உங்கள் மீட்புக்காக உழையுங்கள். கடவுளுடைய மீட்புக்குள்ளாக ஏற்கனவே தோட்டத்துக்குள்ளாக நுழைந்தவர்கள் அச்ச நடுக்கத்தோடு தொடர்ந்து மீட்புக்காக உழைக்க வேண்டும், அவ்வளவுதான். இவர்கள் அதை மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு அதே தொகையை கொடுத்ததுதான் இவர்களுக்கு பிரச்சனையாக மாறுகிறது. அதே போல ஒரு தீயவர் கடவுளுடைய அந்த திருவுளத்தை புரிந்து கொண்டு அவருடைய மீட்புக்குள்ளாக, மீட்பு என்னும் தோட்டத்துக்குள்ளாக, அவர் இறை ஆட்சிக்குள்ளாக வரும் பொழுது அவரது மனமாற்றத்திற்கு ஆன அழைப்பாக இருக்கிறது. இது முதல் வாசகத்தில் எசியா இறைவாக்கின் 55 7 இறைவாக்கி சொல்வது போல, கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக, அவர்கள் ஆண்டவிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார், அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர் என்று சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய மன்னிப்பும் இரக்கமும் எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் உரியது என்பதை இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. இது முதல் செய்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது செய்தியாக, பொறாமைப்படுவதினால் நடக்கின்ற காரியங்கள் என்ன, பொறாமையினால் நாம் இழக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, பொறாமை என்பது இந்த இன்றைய நற்செய்தியில் பார்ப்பது போல அடுத்தவர்களுக்கு அதிகமாக கொடுத்ததனால், அதாவது அவர்கள் குறைவாக உழைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் என்றால், அவர்களுக்கு பேசிய ஒரு தெனாரியம் என்பது கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு அநீதி இல்லை. அதைதான் இறைவார்த்தை சொல்லுகிறது, எனது விருப்பத்தின்படி கொடுக்க எனக்கு உரிமை இல்லையா, நான் எனது விருப்பத்தின்படி தாராள உள்ளத்தில் கொடுப்பதால் உங்களுக்கு பொறாமையா என்று கேட்கின்றாரு. ஆக இந்த இடத்தில் பொறாமை எப்படி வெளிப்படுகிறது, முணுமுணுப்பாக வெளிப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கைக்கும் இது பாடமாக இறைவன் சொல்லுகின்றார், பொறாமைப்படுவதினால் நமது ஆன்மீக முன்னேற்றம் தடைபடுகிறது. ஆன்மீகத்தில் நாம் இறைவன் கொடுக்கின்ற கொடைகளையும் தாழ்ந்துகளையும் பயன்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லது செய்து கொண்டு அன்பினால் வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டு நாம் இறை திருவுளத்தை புரிந்து கொண்ட நிறைவேற்றி நாம் விண்ணகத்தை நோக்கிய பயணிகள் என்ற தெளிவோடு நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக ஓட்டம் தடைபடுகிறது பொறாமையினால் என்றால், அது ஒரு புதைக்குழி போல நம்மை சிக்க வைத்து இழுக்கிறது. இரண்டாவது, பொறாமை என்பது ஆண்டவருக்கு நன்றி கூறுதலை மழுங்கடிக்கிறது. பாருங்க, திருப்பாள் 103 சொல்லுகிறது, என் நெஞ்சே ஆண்டவருடைய கனிவான செயல்களை நீ மறந்து விடாதே என்று சொல்லுகிறது. நாம் பொறாமைப்படும் என்ன நடக்கும் என்று சொன்னால், நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்வதை நாம் மறந்து விடுவோம். ஏன் அடுத்தவர் இப்படி ஜெபிக்கின்றார், அவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஆன்மீக கொடை கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அந்த வீடு ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது, அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஏன் இப்படி படிக்கிறார்கள், அவர் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் என் வீட்டில் இப்படி இல்லையே என்று பொறாமைப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் மறந்து விடுவோம், நன்றி சொல்ல மறந்து விடுவோம். காலப்போக்கில் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை இழந்துவிட்டு பொறாமையினால் நாம் வயிறு எரிந்து கொண்டிருப்போம். இது இரண்டாவதாக. மூன்றாவதாக, பொறாமை இருக்கின்ற இடத்துல குழப்பமும் எல்லா விதமான கொடுஞ்செயல்களும் இருக்கும். யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் 3:16 இறைவார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, பொறாமையும் கட்சி மனப்பான்மை இருக்கின்ற இடத்துல குழப்பமும் எல்லா வகையான கொடுஞ்செயல்களும் நடக்கும் என்று நமக்கு சொல்லுகிறது. பொறாமையை நாம் அதனுடைய தொடக்க காலத்திலேயே புரிந்து கொண்டு அதை இறை அருளினால் விட்டு விடாமல் அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது அடுத்த நிலைக்காக கொடிய செயல்களை செய்ய நம்மை அழைத்து செல்லும். விவிலியத்தில் இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. சாமுவேல் புத்தகத்தில் 1 சாமுவேல் புத்தகத்தில் 18 அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். தாவீது கோலியாத்தை கொன்றுவிட்டு வருகிறார். இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு அவரை வரவேற்கிறார்கள். அப்பொழுது பெண்கள் எல்லாம் ஆடல் பாடல் பாடிக்கொண்டு வரவேற்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்கள்? சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேரை கொன்றான் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து சொன்னார்களா என்று தெரியவில்லை. அவர்கள் ஒரு பாடலாக உற்சாகத்தின் அடிப்படையிலே கோலியாத்து என்ற மிகப்பெரிய அந்த மாமிச மலை எதிரி வீழ்த்தப்பட்டிருக்கிறான், நமக்கு அச்சுறுத்தலிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறான் இந்த சிறுவன் என்ற அந்த மகிழ்ச்சியின் கழிப்பில் இவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். இந்த பாடலை சவுல் கேட்கும் பொழுது பொறாமைப்பட ஆரம்பிக்கின்றான். இதுதான் பொறாமைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது நமக்கும் ஒரு பாடம். 1 பேதுரு 5:6 இறைவாத்தை சொல்வது போல, கடவுளுடைய வல்லமையுள்ள கரத்தில் உங்களை தாழ்த்துங்கள், அவர் ஏற்ற காலம் வரும்பொழுது உங்களை உயர்த்துவார். அன்புக்குரியவர்களை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய அந்த திருவுளத்திற்கு நம்மை நாமே தாழ்த்தி கீழ்ப்படும் பொழுது, தாழ்த்தி ஒப்படைக்கும் பொழுது கடவுள் கண்டிப்பாக ஏற்ற காலம் வரும்பொழுது நம்மை உயர்த்துவார் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுளுடைய திருவுளத்திற்கு நாம் அடிபணிகின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட உன்னதமான பாடங்களை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மீட்பும் கடவுளுடைய மீட்பும் இரக்கமும் நமக்கு அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட கொடையாக இருக்கிறது. ஆக நாம் பொறாமைப்படுவதை விட்டுவிட்டு கடவுளுடைய அன்பில் தொடர்ந்து பிற நலத்திலும் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வர்களாகவும் வாழ ஒரு அழைப்பை கொடுக்கிறது. தாழ்ச்சிந்த உள்ளத்தோடு இறைவனை சொந்தமாக்கி தொடர்ந்து நாம் பயணிக்க, ஆன்மீக பார்வையோடு தெளிவோடு பயணிக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றன. இதை புரிந்து கொண்டவர்களாய், கடவுளுடைய இறையாட்சிக்குரிய மக்களாய், பொறாமையை விடுத்து தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை அலங்கரித்து கொண்டவர்களாய் வாழ்வோம், இறையாசில் வளர்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: வழி இறைமொழி.
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். அன்புடைமை என்ற 8 அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். இன்று 72 குரலை பார்க்கவிருக்கின்றோம். இது ஒரு பாடலுக்கான ஒரு தொகையராவாக உருவாக்கப்பட்ட ஒரு குரல். அதை நான் பாடுகின்ற பொழுதே நீங்களும் இணைந்து பாடலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, பாடிக்கொள்கிறீர்கள். எனவே அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள் என்ன? அன்பிலார், அன்பு இல்லாதவர்கள் என்கிறவர்கள் எல்லாவற்றையுமே தனக்கு, தமக்கு, எனக்கு, எமக்கு என்று இருக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் அன்புடையவர்கள் தான் உடைமைகளாக கொண்டிருக்கிற எல்லாவற்றையுமே அவர்கள் கொடுப்பார்கள், தன் உயிரையும் கொடுப்பார்கள். ஆக தனக்கான என்று, தனக்கென்று வைத்துக் கொள்வதில்லை. அவர்கள் எல்லாவற்றையுமே பிறருக்காக கொடுக்கின்ற வள்ளல்களாக இருப்பார்கள். அதைத்தான் இந்த குரல் வெளிப்படுத்துகிறது. 2 அணிகள் இருக்கின்றன. அன்பில்லாதவர்கள் என்கிற ஒரு அணி இருக்கிறது, அன்பு உடையவர்கள் என்கிற ஒரு அணி இருக்கிறது. இந்த 2 அணிகளிலே நாம் எந்த அணியை சார்ந்தவர்கள்? அன்புடையார் அணியில் நாம் இணைய வேண்டும். தமிழ் இலக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம், கடையேழு வள்ளல்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த வள்ளல்கள் இருக்கிறார்கள். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகன், இப்படி பலர். அவர்களுள் ஒருவர் குமணன். குமணன் என்கிறவர் தன் தம்பியினுடைய அந்த கொடுங்கோல் தன்மையினால் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அரசன். அந்த அரசனை தேடி அவருடைய நண்பர் புலவர் பெருந்தலை சாத்தனார் என்கிற ஒருவர் வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது இவரிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. தன் தம்பி அறிவித்திருக்கிறான், என் அண்ணனின் தலையை கொண்டு வருகிறவர்களுக்கு நான் பொற்காசுகள் வழங்குவேன் என்று. உடனே இந்த குமணன் தன் கையில் இருக்கிற வாளை அந்த புலவரிடம் கொடுத்து, என் தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு என் தம்பியிடம் கொடுங்கள், உங்களுக்கு பரிசு தருவார் என்று. இது இலக்கியத்திலே காண்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது, தன் தலையையும் கொடுத்தல். அதை போன்று செம்பி என்று பெயர் பெற்ற சிபி சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகிற அந்த சோழ வேந்தன் புறாவுக்காக தன் தொடையில் இருக்கிற சதையையே கொடுத்தார், தன் உடலையுமே கொடுப்பதற்கு முன் வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி தங்களையே வழங்குகின்ற வள்ளல்கள் இருக்கிறார்கள். நற்செய்தியிலே பார்க்கிறோம், இறைமகன் இயேசு தன்னையே வழங்குகிறார். நாம் பாவிகளாக இருக்கிற நேரத்திலும் கூட அவர் தன் உயிரையே கொடுக்கிறார் என்று பவுல் வியந்து அங்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று இறைமகன் இயேசு யோவான் நற்செய்தியிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். இங்கு அன்புடையவர்களுடைய அணியில் நாம் இணைய வேண்டும். இதை குறள் நெறி கூறுகிறது. வாழ்ந்து காட்டிய இறைமகன் இயேசு அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த கல்வாரி தியாகப்பலி நமக்கு உணர்த்துகின்ற மாபெரும் உண்மை இது. அந்த வகையில் நம்முடைய அன்பு தன்மையை இன்று நாம் வளர்த்து கொள்வோம். அன்புடையவர் அணியில் நாம் இணைந்து கொள்வோம். இந்த அன்புடைமை என்பது நம் குடும்பத்தை ஆட்சி செய்யட்டும். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அன்பினுடைய வெளிப்பாடுகள் பலவும் தோன்றட்டும், இரக்கம் உருவாகட்டும் என்கின்ற இந்த செய்தியை இன்று நாம் உள்ளத்தில் பதித்து வாழ்வதற்கு முயல்வோம். மீண்டும் ஒரு முறை அந்த குரலை, அனைவருக்கும் தெரிந்த திருக்குறளை நாம் இணைந்து சொல்வதற்கு முயல்வோம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. நன்று. இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பொது காலத்தினுடைய 25 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நுழைகின்றோம். கடவுளுடைய பார்வை என்பது வேறு, மனிதனுடைய பார்வை என்பது வேறு. 1 பெரிதா, 99 பெரிதா என்று கேட்டோம் என்று சொன்னால் நாம் அனைவரும் சொல்வோம், 99 பெரிது என்று சொல்வோம். ஆனால் கடவுள் 1 பெரிது என்று சொல்லுகின்றார். எப்படி? 100 ஆடுகள் வைத்திருக்கின்ற ஒருவன் காணாமல் போன அந்த 1 ஆட்டை தேடி போகின்றாரே, 1 அந்த இடத்துல கடவுளுடைய பார்வையில் அந்த காணாமல் போன 1 ஆடு பெரிய ஆடாக இருக்கிறது. 2 செப்புக்காசுகள் பெரிதா, இல்லை வெள்ளி தங்க நாணயங்களை கணக்கில்லாமல் காணிக்கை பெட்டியில் போட்டு அந்த தொகை பெரிதா என்று கேட்டோம் என்று சொன்னால், நாம் அனைவரும் வெள்ளியும் தங்க நாணயங்களையும் கணக்கில்லாமல் போட்டு அந்த தொகை பெரிது என்று சொல்வோம். ஆனால் இயேசுவின் பார்வையில் தனக்கென்று வைத்திருந்த அந்த இரண்டு செப்பு காசுகளையும் அந்த காணிக்கை பெட்டியில் போட்ட அந்த பெண் கொடுத்த அந்த தொகை எல்லாரையும் விட பெரியது இயேசுவினுடைய பார்வையில். ஆம் அன்புக்குரியவர்களே, இப்படி கடவுளுடைய பார்வைக்கும் மனிதனுடைய பார்வைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இருக்கிறது. சாமுவேல் இறைவாக்கினர் இருனுடைய குரலை கேட்டவராய் ஈசாய் என்ற அந்த குடும்பத்திற்கு செல்கின்றார் ஒரு புதிய அரசனை அருட்பொழிவு செய்வதற்காக. ஒருவர் பின் ஒருவராக ஈசாயினுடைய பிள்ளைகள் வருகிறார்கள். வாட்டசாட்டமாக இருக்கிறார்கள், உயரமாக இருக்கிறார்கள். அரசனுக்குரிய அந்த கம்பீரமும் தோரணையும் இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய குரல் சாமுவேல் இறைவாக்கினுடைய உள்ளத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இவர் இல்லை, இவர் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, 1 சாமுவேல் 16:7, மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவராகிய நானோ அகத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த குரல் கடவுளுடைய குரலாக, அந்த கடவுளுடைய பார்வையாக அந்த இடத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. கடைசியில் ஒரு சிறுவன் வருகின்றான். அந்த சிறுவனை கடவுள் தேர்ந்தெடுத்து ஒரு அரசராக, தாவீது அரசராக அந்த அருள்பொழிவு செய்ய இறைவாக்கின சாமுவேலுக்கு ஆண்டவருடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றார். இதைத்தான் முதல் வாசகத்தில் மிக தெள்ள தெளிவாக எசியா இறைவாக்கின மிக அழகாக இரத்தின சுருக்கமாக சொல்லுகின்றார். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல. மண்ணிலிருந்து விண்ணுலகு உயர்ந்திருப்பது போல என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களை விட, அதாவது மனித எண்ணங்களை விட உயர்ந்திருக்கிறது என்று மிக ரத்தின சுருக்கமாக இறைவாக்கின எசையா நமக்கு முதல் வாசகத்தின் வழியாக சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதை நாம் புரிந்து கொள்வோம். இப்படி இறைவனுடைய திட்டங்களும் எண்ணங்களும் நம்மை வளப்படுத்துவதற்காகவும் நாம் அனைவரும் மகிழ்ந்திருப்பதற்காகவுமே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பல நேரங்களிலே இது மனிதனுடைய பார்வையில் இது புரிந்து கொள்ள முடியாதாக இருந்தாலும், ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருந்தாலும், இறைவனுடைய பார்வை உயர்ந்தது என்ற அந்த விசுவாச நம்பிக்கையில் நாம் சரணடைய கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இந்த நற்செய்திக்கு நாம் வரும்பொழுது, இன்றைய நற்செய்திக்கு வரும்பொழுது, திராட்சை தோட்ட பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துகின்ற அந்த ஓமையில் நாம் கற்றுக்கொள்கின்ற முதல் பாடம், கடவுளுடைய இரக்கமும் மீட்பும் அனைவருக்கும் உரியது. இது யாரும் கடவுளை கேள்வி கேட்க முடியாது. ஏன் அவருக்கு மீட்பு, ஏன் அவருக்கு இரக்கம் என்று கேள்வி கேட்க முடியாது என்றால், இது கடவுளுடைய மாபெரும் தாராள உள்ளத்தை காட்டுகிறது. காலையில வேலைக்கு அமர்த்த வேண்டிய பணியாளர்களிடம், உங்களுக்கு நான் 1 தெனாரியம் ஒரு நாளைக்கு உரிய ஊதியத்தை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி வேலைக்கு அமர்த்தி விடுகின்றார் விடியற் காலையில. மீண்டும் 9 மணிக்கு வருகின்றார், 12 மணிக்கு வருகின்றார், 3 மணிக்கு வருகின்றார், 5 மணிக்கு, அதாவது வேலை முடிய போகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கின்ற அந்த நேரம் வருகின்றார். வெளியில் இருக்கிற மக்கள், வேலை இல்லாமல் இருக்கிற மக்களை பார்த்து, என் தோட்டத்திற்கு செல்லுங்கள், நான் உங்களுக்கு நான் ஊதியம் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். பாருங்க, இந்த இடத்துல கடவுள் எல்லா நேரத்திலும் எல்லாரையும் அந்த இரக்கத்திற்குள்ளாக அழைத்துக் கொள்கிறார், தனது அந்த மீட்புக்குள்ளாக இழுத்துக் கொள்கிறார். யார் தயாராக இருக்கிறார்களோ, யார் தேடி வருகிறார்களோ, யார் எனக்கு வேண்டும் என்று நிற்கிறார்களோ, காத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு அது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. எந்த நிபந்தனையும் இல்லை. அந்த இடத்துல வேலைக்கு ஒரு ஆளை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு முன் அனுபவம் இருக்கிறதா, எத்தனை எவ்வளவு வேகமாக வேலை செய்வி, உனது படிப்பு என்ன, தகுதி என்ன, திறமை என்ன என்று எதையுமே கேட்கவில்லை. எனது தோட்டத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய இரக்கமும் மீட்பும் அனைவருக்கும் உரியது. எந்த நிபந்தனையும் இல்லாமல் கடவுள் அனைவரையும் மீட்க வேண்டும், அனைவரையும் மீட்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய அந்த இரக்கத்தின் பார்வை, அவரது அன்பு இதயத்தினுடைய ஆசையாக இருக்கிறது. இப்படி ஒரு கேள்வி எழலாம், விடியற்காலையில் வந்தவர்களுக்கு அநீதியா? இது இன்னும் ஆழமாக இதை புரிந்து பார்க்கும் பொழுது, விடியற்காலையில் வேலைக்கு அவர் ஆட்களை எடுக்கும் பொழுதும் அவர்களிடம் மட்டும்தான் பேசுகின்றார். உங்களுக்கு 1 நாளுக்கு 1 தெனாரியம், அது 1 நாளுக்குரிய கூலி கொடுக்கிறேன், மற்ற யாருக்கும் ஒரு தொகையை பற்றி பேசவே இல்லை. இரண்டு தெனாரியம் பேசி ஒரு தெனாரியத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த தோட்ட உரிமையாளர் அது அநீதி. அப்படி அவர் செய்யவில்லை, அவர்களிடம் பேசியதே அவர்களுக்கு கொடுத்து விட்டார். பாருங்க, இதுல வந்து இன்னொரு ஆழமான ஒரு விஷயம் ஒளிந்திருக்கிறது. அப்போ கடவுளுடைய அந்த இரக்கத்தையும் மீட்பையும் கேள்வி கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஏன் அடுத்தவருக்கு, ஏன் இப்படி என்று கேள்விக்கு உரிமை இல்லை என்றால் கடவுள் அநீதியின் கடவுள் அல்ல, அவர் நீதியின் கடவுளாக இருக்கின்றார். இது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதாவது கடவுளுடைய மீட்பும் இரக்கமும் நல்லவர்களுக்கு மீட்பில் வளர்வதற்கான ஒரு அழைப்பு. அது பிலிப்பியர் எழுதிய திரும்பத்தில் பவுலடிகளார் சொல்வது போல, 2:12 அச்ச நடுக்கத்தோடு உங்கள் மீட்புக்காக உழையுங்கள். கடவுளுடைய மீட்புக்குள்ளாக ஏற்கனவே தோட்டத்துக்குள்ளாக நுழைந்தவர்கள் அச்ச நடுக்கத்தோடு தொடர்ந்து மீட்புக்காக உழைக்க வேண்டும், அவ்வளவுதான். இவர்கள் அதை மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு அதே தொகையை கொடுத்ததுதான் இவர்களுக்கு பிரச்சனையாக மாறுகிறது. அதே போல ஒரு தீயவர் கடவுளுடைய அந்த திருவுளத்தை புரிந்து கொண்டு அவருடைய மீட்புக்குள்ளாக, மீட்பு என்னும் தோட்டத்துக்குள்ளாக, அவர் இறை ஆட்சிக்குள்ளாக வரும் பொழுது அவரது மனமாற்றத்திற்கு ஆன அழைப்பாக இருக்கிறது. இது முதல் வாசகத்தில் எசியா இறைவாக்கின் 55 7 இறைவாத்தில் சொல்வது போல, கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக, அவர்கள் ஆண்டவிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார், அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர் என்று சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய மன்னிப்பும் இரக்கமும் எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் உரியது என்பதை இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. இது முதல் செய்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது செய்தியாக, பொறாமைப்படுவதினால் நடக்கின்ற காரியங்கள் என்ன, பொறாமையினால் நாம் இழக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, பொறாமை என்பது இந்த இன்றைய நற்செய்தியில் பார்ப்பது போல அடுத்தவர்களுக்கு அதிகமாக கொடுத்ததனால், அதாவது அவர்கள் குறைவாக உழைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் என்றால், அவர்களுக்கு பேசிய ஒரு தெனாரியம் என்பது கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு அநீதி இல்லை. அதைதான் இறைவார்த்தை சொல்லுகிறது, எனது விருப்பத்தின்படி கொடுக்க எனக்கு உரிமை இல்லையா, நான் எனது விருப்பத்தின்படி தாராள உள்ளத்தில் கொடுப்பதால் உங்களுக்கு பொறாமையா என்று கேட்கின்றாரு. ஆக இந்த இடத்தில் பொறாமை எப்படி வெளிப்படுகிறது, முணுமுணுப்பாக வெளிப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கைக்கும் இது பாடமாக இறைவன் சொல்லுகின்றார், பொறாமைப்படுவதினால் நமது ஆன்மீக முன்னேற்றம் தடைபடுகிறது. ஆன்மீகத்தில் நாம் இறைவன் கொடுக்கின்ற கொடைகளையும் தாழ்ந்துகளையும் பயன்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லது செய்து கொண்டு அன்பினால் வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டு நாம் இறை திருவுளத்தை புரிந்து கொண்ட நிறைவேற்றி நாம் விண்ணகத்தை நோக்கிய பயணிகள் என்ற தெளிவோடு நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக ஓட்டம் தடைபடுகிறது பொறாமையினால் என்றால், அது ஒரு புதைக்குழி போல நம்மை சிக்க வைத்து இழுக்கிறது. இரண்டாவது, பொறாமை என்பது ஆண்டவருக்கு நன்றி கூறுதலை மழுங்கடிக்கிறது. பாருங்க, திருப்பாள் 103 சொல்லுகிறது, என் நெஞ்சே ஆண்டவருடைய கனிவான செயல்களை நீ மறந்து விடாதே என்று சொல்லுகிறது. நாம் பொறாமைப்படும் என்ன நடக்கும் என்று சொன்னால், நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்வதை நாம் மறந்து விடுவோம். ஏன் அடுத்தவர் இப்படி ஜெபிக்கின்றார், அவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஆன்மீக கொடை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வீடு ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது, அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஏன் இப்படி படிக்கிறார்கள், அவர் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் என் வீட்டில் இப்படி இல்லையே என்று பொறாமைப்படும் பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் மறந்து விடுவோம், நன்றி சொல்ல மறந்து விடுவோம். காலப்போக்கில் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை இழந்துவிட்டு பொறாமையினால் நாம் வயிறு எரிந்து கொண்டிருப்போம். இது இரண்டாவதாக. மூன்றாவதாக, பொறாமை இருக்கின்ற இடத்துல குழப்பமும் எல்லா விதமான கொடுஞ்செயல்களும் இருக்கும். யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே 3:16 இறைவார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, பொறாமையும் கட்சி மனப்பான்மை இருக்கின்ற இடத்துல குழப்பமும் எல்லா வகையான கொடுஞ்செயல்களும் நடக்கும் என்று நமக்கு சொல்லுகிறது. பொறாமையை நாம் அதனுடைய தொடக்க காலத்திலேயே புரிந்து கொண்டு அதை இறை அருளினால் விட்டு விடாமல் அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது அடுத்த நிலைக்காக கொடிய செயல்களை செய்ய நம்மை அழைத்து செல்லும். விவிலியத்தில் இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. சாமுவேல் புத்தகத்தில் 1 சாமுவேல் புத்தகத்தில் 18 அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். தாவீது கோலியாத்தை கொன்றுவிட்டு வருகிறார். இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு அவரை வரவேற்கிறார்கள். அப்பொழுது பெண்கள் எல்லாம் ஆடல் பாடல் பாடிக்கொண்டு வரவேற்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்கள்? சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10,000 பேரை கொன்றான் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து சொன்னார்களா என்று தெரியவில்லை. அவர்கள் ஒரு பாடலாக உற்சாகத்தின் அடிப்படையிலே கோலியாத்து என்ற மிகப்பெரிய அந்த மாமிச மலை எதிரி வீழ்த்தப்பட்டிருக்கிறான், நமக்கு அச்சுறுத்தலிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறான் இந்த சிறுவன் என்ற அந்த மகிழ்ச்சியின் கழிப்பில் இவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். இந்த பாடலை சவுல் கேட்கும் பொழுது பொறாமைப்பட ஆரம்பிக்கின்றான். இதுதான் பொறாமைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது நமக்கும் ஒரு பாடம். 1 பேதுரு 5:6 இறைவார்த்தை சொல்வது போல, கடவுளுடைய வல்லமையுள்ள கரத்தில் உங்களை தாழ்த்துங்கள், அவர் ஏற்ற காலம் வரும்பொழுது உங்களை உயர்த்துவார். அன்புக்குரியவர்களை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய அந்த திருவுளத்திற்கு நம்மை நாமே தாழ்த்தி கீழ்ப்படும் பொழுது, தாழ்த்தி ஒப்படைக்கும் பொழுது கடவுள் கண்டிப்பாக ஏற்ற காலம் வரும்பொழுது நம்மை உயர்த்துவார் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுளுடைய திருவுளத்திற்கு நாம் அடிபணிகின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட உன்னதமான பாடங்களை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மீட்பும் கடவுளுடைய மீட்பும் இரக்கமும் நமக்கு அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட கொடையாக இருக்கிறது. ஆக நாம் பொறாமைப்படுவதை விட்டுவிட்டு கடவுளுடைய அன்பில் தொடர்ந்து பிற நலத்திலும் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வர்களாகவும் வாழ ஒரு அழைப்பை கொடுக்கிறது. தாழ்ச்சிந்த உள்ளத்தோடு இறைவனை சொந்தமாக்கி தொடர்ந்து நாம் பயணிக்க, ஆன்மீக பார்வையோடு தெளிவோடு பயணிக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றன. இதை புரிந்து கொண்டவர்களாய், கடவுளுடைய இறையாட்சிக்குரிய மக்களாய், பொறாமையை விடுத்து தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை அலங்கரித்து கொண்டவர்களாய் வாழ்வோம். இறையாசில் வளர்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.